அவனி சுகம் முலகல்லாடெடுமிக்கும் அவளுக்கு மிதி நேரி அடியே.